0: எவிட்ட ஜீவமான சத்து என் சதுரதே நாகாயனா கருவின் சிட்டியாவுது சிடின்னாவுது மது சிடின்னாவுது எக்கம ஜீவமான திவியன் மார்சேட்ட சியலு கௌரவே வேவாய் கேன
1: சோரே
0: எவிட்ட வெடி மகல்லோ விசி ஹதர தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்வாசிகே சிங்ஹாசன இதிரி ஏசிதின වැඩි මහල්ලන් 24 දෙනා ස්වකීය කිරුළු බිම දමා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ වැඳ වැටෙමින් ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

சாந்த குருசே அடையாளமும் அபசபுரங்கின் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.